நேரம் 5:33:25. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஞான சவுந்தரி படத்திற்காக பி ஏ பெரியநாயகி ஜிக்கி பாடியுள்ள பாடல்

நேயர்கள் இதுவரை கற்று ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: Reachable. Mr. Shah made the remarks while reviewing the progress made in the establishment of the Bureau of Port Security, BOPS, along with the Union Minister for Port, Shipping and Waterways, Sarbananda Sonowal. External Affairs Minister Dr. S. Jaishankar met his Omani counterpart Badr bin Hamad Al Busaidi in Muscat yesterday and held discussions on various facets of the cooperation between the two countries. In a social media post, Dr. Jaishankar said the talks focused on trade, investments, connectivity, maritime technology, defence and cyber AI domains. Indian Railways has approved 206 crore rupees of coverage deployment on 680 route kilometers of Northern Railway to enhance safety and operational efficiency. In the FIFA World Cup, Spain has booked its place in the semi-finals, defeating Belgium 2-1 in the second quarter-finals at Los Angeles Stadium in Inglewood, United States last night. In Wimbledon tennis, Czech Chias Karolina Muchova will face compatriot Linda Noskova in the women's singles final in London today. And that is the end of this news bulletin.
1: Akashwani.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: அம்நேரில் 100.1 சென்னை வானொலி எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் பொழுது 6:10:18. நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.
3: ஆறுமுகனின் அண்ணன் ஆனை முகன் நமக்கு

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உத்தரவாதம்

இல்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக

0: தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தேவனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்த கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நேற்று முன்தினம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மண்டலத்தில் 1000+ மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஸ்ரீராமர் ஜனனம் இசைப்பேருரை, நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தியஸ்வரன் அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 ஓசி எனக்கு ராசி நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடித்துள்ளவர்கள் டி வி வி ராமானுஜம், கே கீதாகுமாரி, எஸ் சுஜாதா, ரவி சுப்பிரமணியன், ஆர் கணேசன் ஆகியோர், அமைப்பு கலையன்பன் அவர்கள், 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும்

0: என்ஐபிபி தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: పురుషుల సింగిల్స్ ఫైనల్లో ప్రపంచ నెంబర్ వన్ యానిక్ సినర్ జర్మనీకి చెందిన అలెగ్జాండర్ జ్వరేవ్తో తలపడతారు. విశేషాలు మరొకసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ న్యూజిలాండ్లో ఆ దేశ ప్రధానమంత్రి క్రిస్టోఫర్ లక్సన్తో ద్వైపాక్షిక చర్చలు జరుపుతున్నారు. ప్రాజెక్ట్ 17A కింద నిర్మించిన మహేంద్రగిరి యుద్ధ నౌకను రక్షణ మంత్రి రాజ్నాథ్ సింగ్ ఈరోజు విశాఖపట్నంలో జలప్రవేశం చేస్తారు. దేశంలో అనేక ప్రాంతాల్లో రానున్న 3-4 రోజుల్లో భారీ నుంచి అతి భారీ వర్షాలు కురుస్తాయని వాతావరణ శాఖ హెచ్చరించింది. ఫీఫా ప్రపంచకప్ ఫుట్బాల్ పోటీలో స్పెయిన్ బెల్జియంపై గెలిచి సెమీఫైనల్స్కి చేరుకుంది. వింబుల్డన్ టెన్నిస్లో మహిళల సింగిల్స్ ఫైనల్ పోటీ ఈరోజు జరుగుతుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா AI திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயிதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு

0: பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கு இடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக 2 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுஹா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு வன்னனுஹா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல்

0: கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 10:00. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. உறுதிமொழி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்களின் கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக டெடி படத்திற்காக ஒலிக்கும் குரல் சித் ஸ்ரீராம்.

0: திரைகாணத்தில் தொடர்ந்து பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மைஹ் கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: கட்டினா சுயம் இங்கு கட்டுப்படு. பாரதிய சேனா.
1: நேரம் 8:45. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ரஞ்சித் குரலில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்திலிருந்து.

0: 줌마 키.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஜகமே தந்திரம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் தனுஷ், சந்தோஷ் நாராயண், தி

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி. நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 9:29. அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தள்ளி நின்னு நேர நம்பினானோ ஷியாமா சாஸ்திரி கிருதி, கல்யாணி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஸ்மரவாரம் வாரம் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது காப்பிராகம் ஆதி தாளம்.

நீங்களே அரங்கிசையில் இதுவரை பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஸ்ரீராமர் ஜனனம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், பரூர் M.K. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் V.R. ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். இசை பேருரை பிற்பகல் 1:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

0: சின்னத்தாயி படத்திற்காக ஒலித்த குரல்கள். கே ஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா. தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: பிரகார் பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

நேரம் 10:45:50. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக ஒலிக்கும் குரல் கே.ஜே. யேசுதாஸ்.

அரசு படத்திற்காக ஒலித்த குரல்கள் விஜய், யேசுதாஸ், சுஜாதா. தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் எஸ்பிபி, சரண், சித்ரா, படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரல் அமுதம் கேட்கலாம்.

0: மனம் உடம்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கையானது குடம்போன்ற ஒரு கூண்டுக்குள்ளே பாம்போடு உடன் வாழ்வது போன்றது ஆகிவிடும். குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை.
1: உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று.
0: மனம் உடம்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கையானது குடம்போன்ற ஒரு கூண்டுக்குள்ளே பாம்போடு உடன் வாழ்வது போன்றது ஆகிவிடும். குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஸ்ரீராமர் ஜனனம் இசைப்பேருரை நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். பரூர் M.K. அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி. ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி.

கதம்பம் 8-10 ஓசி எனக்கு ராசி நாடகம். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். நடித்துள்ளவர்கள் டிவிவி ராமானுஜம், கே கீதா குமாரி, எஸ் சுஜாதா, ரவி சுப்பிரமணியன், ஆர் கணேசன் ஆகியோர். அமைப்பு கலையன்பன் அவர்கள். 8:40 திரைகாணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய கலாச்சார ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேல் நியூஸ். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:03. தொடர்வது திரைகாணம். காலத்தை வென்று நிற்கும் பாடல்கள் ஒலி உலா வரும் தருணம்.

0: பலே பாண்டியா படத்திற்காக ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. தொடரும் பாடலை கேட்கும் முன்
1: கேட் த ரெயின், बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 12:16:40. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து TM சவுந்தரராஜன் P சுசீலா குரல்களில் தாயை காத்த தனையன் படத்திலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.

0: அறிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
0: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி

0: வீரர் அழகுமுத்துகோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துகோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துகோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வு அறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின்போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4,118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16,740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1,000கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை மணி 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. 6 நொடி ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. மெல்லிசை துவக்கமாக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

ராமநாமம் கலியுக கல்பக விருட்சமாம். இந்த கலியுகத்துல கர்மயோகத்துக்கு ஆச்சாரம் தேவை, அதனால துர்லபம். பக்தி யோகம், பக்திக்கு பிரஹ்லாதன மாதிரி திருட விசுவாசம் தேவை, அது ரொம்ப துர்லபம். சரி, ஞான மார்க்கம் எப்படின்னு பார்த்தா அதுக்கு பூர்ண வைராக்கியம் தேவை. அதனால இந்த கலியுகத்துல மூணுமே ரொம்ப துர்லபம். அதனால கலியுகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன கதி என்ன கதி என்ன கத்தின்னு கேட்டாக்க, தாரக மந்திரம். தாரக மந்திரம்னா என்னதுன்னா, இந்த கலியுகத்துல இருக்கிற மனுஷியாளுக்கெல்லாம் எல்லாரையும் கரையேற்றி விட்டுடுமா. எந்த திக்குல சொல்லணும், எந்த தேசத்துல சொல்லணும், எந்த காலத்துல சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, திக் தேச காலான அபேக்ஷ சித்த சர்வ சுலபே. எந்த திக்கு தேசம் கால அனபேக்ஷ எதையுமே தேவை இல்லையா, எந்த டைரக்ஷனை வேணா பார்த்து சொல்லலாம்.

எந்த திக்க பார்த்தும் சொல்லலாம், எந்த தேசத்துல சொல்லலாம், எந்த காலத்திலையும் சொல்லலாம். தூங்கிண்டே நடுவுல முழிப்பு வந்தா ராம ராம ராம ராமன் சொல்லிக்கலாம். அப்போ இதுக்கு அதிகாரி பேதம் உண்டா அப்படின்னு கேட்டாக்க, சித்த சர்வசுலபே சர்வசுலபே, எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, சர்வசுலபம் அப்படின்னு நாராயண தீர்த்தர் என்ற மகான் சொல்றார். அவர் சொல்றார், ஒரு பிரயாக இருக்காம், ராம கிருஷ்ண கோவிந்தே தீ நாம சம்ப்ரயோகே காமமிஹ ஸ்நாதவ்யம். ஏம்பா பிரயாக அப்படின்னு தனியா ஒண்ணுத்துக்கு போய் அலையற, உன்னாக்கே ஒரு பிரயாகதான்ப்பா.

கிருஷ்ணநாமம் தான் யமுனை. அப்போ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீனிவாசான் சொல்லேன், அதுதான் ஒரு சரஸ்வதி. அப்ப உன் நாக்கே ஒரு பிரயாக ஆயிடுறதல்லவா? இந்த ராமநாம மகிமைய பல மகான்கள் பாடுறா.

ஒரே அவலம்பனம் தான் இந்த ராமநாமம். நமக்கு எப்பேற்பட்ட ராமநாமம்னா, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதி நமத ராட்சசாந்தகம். எப்பேற்பட்ட ராமநாமத்தை சொன்னா ஹனுமான் எதிரிலே வந்துருவாரோ, அப்பேற்பட்ட ராமநாமம். அப்புறம் ஒரு நாமத்துக்கு பெருமை சொல்லிண்டே போறா. எந்த நாமத்தை சங்கரன், அதாவது சிவராத்திரி வருது இல்லையா, அந்த சிவபெருமானே அனவரதம் ஒரு செகண்ட் கூட ஒரு இடையே விடாம ராமா ராமா ராமா ராமா அப்படின்னு தன் நாக்குனால அவருக்கு அதை பிரிஞ்சாலே பிடிக்காதான் சிவபெருமானுக்கு. இப்ப பார்த்தாலும் ராமநாமமே சொல்லிட்டு இருக்காராம். சங்கருனிக்கு தேலு சுனு அப்படின்னு சொல்றார். இந்த கீர்த்தனத்துல தியாகராஜ சுவாமி சொல்றாருன்னா, இந்த சௌக்கிய மணினே, எப்பேற்பட்ட சௌக்கியம் பா இது, ஜெபஜா.

எப்படி சொல்றது இந்த சௌக்கியம் எப்ப ஏற்பட்டது என்று? அது ஒத்தருக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியும் என்று கேட்டா, சங்கருனி கீதலூசுனும். இந்த சிவபெருமானுக்கு தான் தெரியுமா இந்த ராமநாம ஜபத்தினுடைய அந்த மாதுரியத்தை, அந்த சௌக்கியத்தை, எவ்வளோ சௌக்கியம்னு அவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ராமநாமம் என்றால் அந்த நாமி எப்படி இருப்பார், எப்படி இருப்பார் அந்த ராமர்? ராம ஜனனம் ஹரிகதை பண்ணணும்னா முதல்ல ராமாயண ஜனனம் சொல்லி ஆகணும்.

ஒரு சமயம் திரிலோக சஞ்சாரியான நாரதர், அவருக்கு நல்ல முகவெட்டு, எங்க போனாலும் அவரை வரவேற்பா, வாங்க சுவாமி வாங்குறோம் வாங்க சுவாமின்னு. நாரதர் யாருக்கெல்லாம் குருன்னு கேட்டா, துருவன், துருவனுக்கு குரு நாரதர் தான், தபஸ் பண்றதுக்கு நாரதர் தான் சொன்னார். பிரஹ்லாதன், பிரஹ்லாத பக்திக்கு கர்ப்பத்திலேயே விதை போட்டது நாரதர் தான். வியாசர பாகவதம் எழுதும்படி சொன்னது நாரதர் தான். நம்ம தியாகராஜருக்கும் குரு ஸ்வராரணவம் கொடுத்து தியாகராஜரோட குருவும் நாரதர் தான். அப்பேற்பட்ட நாரதர்

அப்பேற்பட்ட நாரதர் நம்போ பெருமாளுக்கு சூத்திரதாரனா. பகவானுடைய இந்த லோகமே ஒரு நாடகமா தானே நடத்துறார். கப்பட்ட நாடக சூத்திரதாரின்னு சொல்றார் இல்லையா, அந்த நாரதர் தான் சூத்திரதாரியாம். நானா சாஸ்திர விசாரதோ, எல்லா சாஸ்திரமும் அறி

நாதமாகிற சரசீருகம் அந்த தாமரையிலேயே வைக்கக்கூடிய வண்டா இருக்கிறார் நாரதர். அப்பேற்பட்ட நாரதர் ஒரு சமயம் வருணலோகத்துல ஹரிகதை பண்ணிட்டு இருந்தார், ராமகதையதான் சொல்லிட்டு இருந்தார். அப்ப என்னாச்சு, வருணனுக்கு ஒரு புத்திரன், அந்த புத்திரனோட வருணன் ஏதோ பேசிட்டு இருக்கானா. ஹரிகதைக்கு நடுவுல பேசக்கூடாது இல்லையா, வருணன் அப்படி

பேசின்றதுனால நாரதர் சபிச்சுட்டாராம். கொஞ்ச நாள் உனக்கு இந்த புத்திரன் நஷ்டமாகட்டும் அப்படின்னு. அந்த வருண புத்திரனே வந்து பூலோகத்துல அவதாரம் பண்றான். ஒரு வேடுவ ராஜா இருக்கான், அவனுக்கு புத்திரபாகியம் இல்லை. அவன் தன்னுடைய குலதெய்வமான சுப்பிரமணிய சுவாமியே நினைச்சுண்டு வழிபட்டு இருக்கான். அப்போ அந்த வேடுவன் கிட்ட இந்த குழந்தை கிடைக்கிறது. ரிக்ஷனை மாறி கத்துறது, அதனால ரிக்ஷன் ரிக்ஷன்னே பேர் வைத்தான். அவன் வேடுவ ராஜா இல்லையா, இந்த ரிக்ஷனையே வேடுவ யுவராஜா வாக்கினான். அந்த வேடுவ யுவராஜனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. அப்படி சந்தோஷமா இருந்து வரான் அந்த ரிக்ஷன். என்ன சொன்னாலாம் ஒரு தரம் அவனுடைய மனைவி, எனக்கு நாகரத்ன மாலை கொண்டு வா போ அப்படிங்கிறா. இந்த வேடுவ ராஜா என்ன பண்ணுவானா, இந்த ரிக்ஷன் வந்து திருடி திருடிதான் கொண்டு வருவானா. சரி, அப்படி போயிட்டே இருக்கான்.

என்ன சொன்னாலாம் ஒரு தரம் அவனுடைய மனைவி எனக்கு நாகரத்ன மாலை கொண்டு வா போ அப்படிங்கிறா. இந்த வேடுவராஜா என்ன பண்ணுவானா, இந்த ரிக்ஷன் வந்து திருடி திருடிதான் கொண்டு வருவானா. சரி, அப்படி போயிட்டே இருக்கான். நாகரத்ன மாலை வேணும், நாகரத்ன மாலை வேணும், நாகரத்ன மாலை வேணும்னு காட்டுல வந்துட்டே இருக்கும் பொழுது எதிர்க்க

நாரதர் அந்த இடத்துல வரும்பொழுது அவன் பார்க்கிறான், நாரதர் கழுத்துல நாகரத்ன மாலை போட்டுருக்கார். ஏ சுவாமி, சுவாமி, ஏன் நீங்க பஜனை பண்ணும்பொழுது துளசி மாலை போட்டுண்டா போறாதா? நாகரத்ன மாலை வேணுமா உங்களுக்கு? உனக்கு என்னப்பா, எனக்கு நேத்திக்கு ஹரிகதை பண்ண அப்ப எனக்கு சம்மானமா கொடுத்துருக்கா, நான் போட்டு இருக்கேன், அதை எனக்கு குடும் அப்படிங்கிறான். கொடுக்க மாட்டேன் போ அப்படிங்கிறார் நாரதர். ரிக்ஷன் சொல்றான், எனக்கு வேணுமே அந்த மாலை, எனக்கு கொடு, நீ கொடுக்கலன்னா நான் அடிச்சு புடுங்குவேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அது பாபம், பாபமாவது புண்ணியமாவது அப்படின்னா என்ன? நீ இந்த மாதிரி என்ன அடிச்சு இந்த மாலைய புடுங்கினேன்னா உன்னை நரகத்துல தள்ளுவா. நான் போட்டுக்க போறது இல்லையா அந்த மாலைய? என்னோட மனைவி நான் போட்டுக்க போறா. அவ அந்த பாப்பத்தெல்லாம் எடுத்துக்க மாட்டாப்பா, உனக்கு தான் பாபம் வரும். என்ன சுவாமி இது, ஒரே குழப்பமா இருக்கே. பாப்பமா? அதை கண்டா எனக்கு பயமா இருக்கே. உனக்கு தான் வரும், சத்தியமா சொல்றேன், உனக்கு தான் அந்த பாபம். சரிப்பா, நான் கேட்டுட்டு வரேன் என் மனைவிட்டு, அவ பாப்பத்தை ஏத்துப்பாளான்னு. ஆனா அதுக்குள்ள நீங்க வந்து நீங்களும் வாங்க சுவாமி என்னோட. நான் வர மாட்டேன்ப்பா, நீ போய் கேட்டுன்னு வா. எனக்கு நன்னா புரியறது, என்னை ஏமாத்திட்டு ஓடி போலான்னு பாக்குறீங்களா? சரி, நான் உங்களை கட்டி விட்டுட்டு போப்பறேன், இந்த மரத்தோட கட்டிட்டு போப்பறேன். சரி கட்டு நிக்கிறார் ரிக்ஷன், ஓடுறான். ஏ வள்ளி, வள்ளின்னு கூப்பிட்டு கேக்குறான். ஏன் கத்துறே சும்மா? நாகரத்ன மாலை கடைச்சு கொடுத்துடி. இதோ கொண்டா கொண்டா. இல்ல, ஒரு பெரியவங்க வச்சிருக்காங்க, புடுங்கின்னு வரதானே? இல்ல, அவர் பாபம் வரும் சொல்றாரு. பாபம் வரதா வரும், பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாப்பத்தை நீ தானே ஏத்துப்ப, உனோட பாபம் தானே அது, உனக்காக தானே நான் எடுத்துன்னு வர போறேன். நான் என்ன திருடி எடுத்துன்னு வர சொன்னேன்? நான் உன்ன பாப்பம்லாம் நான் எடுத்துக்க முடியாது. மனைவி என்ன பாபம் பண்றாலோ அதை சேர்ந்து புருஷனுக்கு தான் வரும் அந்த பாபமும், உன்னோட பாபமுக்கெல்லாம் எனக்கு பங்கு கிடையாது அப்படின்ட்டா. சரி, அந்த ரிக்ஷன் போனா. அவன் வந்து ஒரு வேடுவ குடிக்கு, அவன் தலைவன் இல்லையா, அவள்கிட்டலாம் கேக்குறான். அவளும் சொல்றா, நீங்க வந்து என்ன வச்சு எங்களை வச்சு காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க திருடி பண்ணேன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, உங்க பாபம்லாம் எங்களை சேராது. அவனுக்கு ரொம்ப தாபமா போயிடுச்சு. ஓடி வரான் அங்க நாரதர் நிக்கிறார். சுவாமி, எனக்கு இவ்வளோ பாபம், இத்தனை நாளா இவ்வளோ கொலை திருடு எல்லாம் பண்ணிருக்கேனே, எனக்கு என்ன கத்தி? எல்லா பாபமும் எனக்கே வருமாமே சுவாமி. பரவாயில்லப்பா, எல்லா பாபமுக்கும் ஒரு தீர்ப்பு இருக்கு, ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த மந்திரத்தை நீ சொல்லு, உனக்கு எல்லா பாபமும் போயிடும். அவன் சொல்றான், சொல்லு அப்படிங்கிறார். ராம ராம ராம ராம சொல்லுப்பா அப்படிங்கிறார். அவனுக்கு வரல. லாம லாம லாம லாமங்கிறான். சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு காட்டுல காமிச்சு கேக்குறார். மரா, சரி திருப்பி திருப்பி சொல்லின்று, மராம ராம ராம ராம ராம ராம ராமன் வந்துடும் இல்லையா. சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாதஹரம் விதுஹு. உள்ளட்டா உள்டா உள்டா சொன்னா கூட நாம பிரபாவம் எப்படின்னா சுவாமி ராமன்னு எடுத்துருவாராம். ஜபம் பண்ணிண்டே இருக்கான், ஜபம் பண்ணிண்டே இருக்கான், ஜபம் பண்ணிண்டே இருக்கார்.

மேல எறும்பே புத்து கட்டிவிடுத்தான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, ராம ராம ராம ராம ராம. பிரம்மதேவனுக்கு இது தெரிஞ்சு தன் கமண்டலு ஜலத்தினால புரோக்ஷணம் பண்ணி அந்த வல்மீகத்திலேந்து அஸ்தி மாத்திரமா இருக்கிற ரிஷிய வெளிப்படுத்துறார். வல்மீகத்திலேந்து வந்ததுனால வால்மீகி வால்மீகி என்றே இவருக்கு பெயர். கிராதோ பூத் முனிஸ்ரேஷ்டா வால்மீகி ரிதி விஸ்ருதா. ஒரு வேடுவனும் எப்படி வால்மீகி என்று மகர்ஷியா ஆயிட்டாரே. சரளமா அவருக்கு எல்லா வேதார்த்தங்களும் ஆறு சாஸ்திரங்களும் லலித கலைகள் எல்லாமே வந்துடுத்தான். ஒரு ஆசிரமம் போட்டு இருந்துருக்கார் தமசா நதி கரையில. எல்லாமே அவருக்கு தெரியறது. நாரதர் அவருக்கு எந்த மந்திரத்தை ஜபம் எடுத்து கொடுத்தாரோ சொல்றா இந்த மாதிரி, ராமன் ராமன் ராமன் தசரதருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கான், இதுக்கு ராமன் பேர் வச்சிருக்காராம் பாக்கிறார். நமக்கும் அந்த மந்திரத்தை தானே நம்ம குரு கொடுத்தார். 14 வருஷம் வனவாசம் போக சொல்லிட்டாளா ராமருக்கு. வால்மீகிக்கு தெரியறது. ராவண பதம் பர்யந்தம் பட்டாபிஷேகம் எல்லாம் தெரியறது. பட்டாபிஷேகத்துக்கு பிறகு பூர்ண கர்ப்பவதியான சீதம்மாவை கொண்டு காட்டில் விட்டுருக்கா. வால்மீகி ஆசிரம சமீபம்தான். இங்கே தான் சீதம்மா இருக்கா. லவகுஷாள் பிறக்கிறா, ரெட்ட குழந்தைகள் பிறந்திருக்கு சீதம்மாவுக்கு. அவளுக்கு உபநயனமாகி வேதாத்தியானம் பூர்ணமா ஆகி காவிய பாட்டங்கள்லாம் படிக்கணுமாம். இப்படி நடந்துருக்க ஒரு சமயம் சிஷ்யனை தேடி நாரதர் வரார். அப்ப கேக்குறார் குருவை பார்த்து,

இந்த பூலோகத்துல சாம்பிரதம் லோகே இப்பொழுது கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், சகல கல்யாண குணங்களும் பொருந்திய ஒத்தர். அது மட்டும் இருந்தா போராது, கஷ்ட வீரியவான் வீரியவானாவும் இருக்கணும்.

அப்பேற்பட்ட ஒருவர் இருந்தா சொல்லும் சுவாமி அப்படின்னு உடனே நாரதர் சொல்றாராம், இருக்கார்ப்பா, இப்பவே இருக்கார், நம்மளுடைய சமகாலத்திலேயே இருக்கார்.

அந்த மனுஷன இந்த மனுஷன அப்படிலாம் பார்க்க தேவையில்லையா. எதுக்கு மனசே, மனமே தியாகராஜர் எப்படி எப்பவுமே தன்னோட மனசை பார்த்தே பாடுறாராம். ஊரக செடி போகு மனசா ராமுடு ஒகடு உண்டேத்தி, ராமனத்தன் இருக்கும் பொழுது வேற யாரையா தேடுவாளா சொல்ற. சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி

தியாகராஜர் ராமா ராமா ராமா ராமா அனவரதம் ராம நாம சிந்தனை தான், ராமரை பத்தியே தான், வாழ்க்கையே ராமனே தான், எல்லாமே தியாகராஜருக்கு ராமமயமா இருக்கு. ராமான்னு சொன்னா என்னமோ இதமா இருக்கா நம்ம தியாகராஜருக்கு. சொல்றார், க்ஷேம கருடு தியாகராஜ சித்தஹி துடு, சித்தஹி துடு, இதமா இருக்கேப்பா எனக்கு ராமான்னு சொன்னா. க்ஷேம கருடு தியாகராஜர் பாட்டுக்கு மா கேலரா விசாரமும் நிற்பார், எல்லா யோக க்ஷேமமும்

சாம்பிரதம் யாருக்கான்னு கேட்டார்லையா, இருக்காரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கிளம்பிடுறார். குருநாதர் வந்தா அதே ஞாபகம் அதே தியானம் அப்படியே இருக்கார். வால்மீகி தமசா நதிக்கு போயிருக்கார், அனுஷ்டானத்துக்கு தான் போயிருக்கார். அங்க ஒரு கிரௌஞ்ச மிதுனம் விளையாடின் இருக்கு. ஒரு வேடுவன் அந்த ஆண் பறவையா அடிச்சுட்டான். பெண் பறவை விலாபம் பண்ணிட்டு இருக்கு, பிரலாபம் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே வால்மீகி மகர்ஷி

ஏ வேடுவனே, நீ நீடூழி வாழமாட்டாய் அப்படின்னு அவர் மனசு ரொம்ப சோகப்பட்டது இல்லையா. அந்த சோகமே ஸ்லோகத்துவம் கதா ஒரு ஸ்லோகமா வந்துடுதான். உலகத்திலேயே முதன் முதலா வந்த ஸ்லோகம் ப்ரோஸ் தான் இருந்தது, முதல் போயட்ரி, முதல் போயம். அதனாலதான் வால்மீகி ஆதி கவி அப்படின்னு சொல்றோம். அப்படி யோசிக்கிறார், என்ன இது முதல் ஸ்லோகம் அப்படின்னாக்க இத வந்து ஒரு சாபமா ஆயிடுமான்னு. அப்படின்னாக்க தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார், பிரம்மா வந்துட்டார். பிரம்மதேவன் சொல்றார், சரஸ்வதி தேவி என் சங்கல்பம் இல்லாம வரமாட்டாப்பா, நான் சங்கல்பிச்சுதான் வந்திருக்கா. மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹா, நிஷாத அப்படின்னு ஏ வேடுவனேன்னு சொல்லிட்டு பிரதிஷ்டாம் துவம் மா அகமஹான்னு இருக்கிறதுக்கு பதிலா மா நிஷாதா ஸ்ரீநிவாசா பிரதிஷ்டாம் துவம் அகமஹா, நீ நீடூறி வாழ்வாயாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மாதிரி. இது பெருமாளுக்கே ஒரு மங்கள ஆசாசன ரூபமா இருக்கு. சொல்றார், நீ வந்து சதகோடி பிரவிஸ்தரமான ராமாயணத்தை பண்ணு அப்படின்னாக்க வால்மீகிக்கு தது உபகத சமாச சந்தி யோகம் சம மதுரோபனதார்த்த வாக்கிய பத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசஸ்ச வதம் நிஷாமயத்வம். எல்லாம் தானே வந்து கொற்றதான். ராமாயணம் பண்ணியாச்சு, அப்ப அதுக்கு ஒரு சிஷ்ய பரம்பரை வேணுமே, யாருக்கா சொல்லி வைக்கணுமே அப்படின்னு பாக்கறச்சே லவகுஷாள் இப்பதான் காவிய பாடத்துக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தௌது காந்தர்வ தத்வஜ்ஞௌ மூர்ச்சனாஸ்தான கோவிதௌ பிராதரௌ ஸ்வர சம்பன்னௌ காந்தர்வாவிவ கந்தர்வாவிவ ரூபிணௌ. லவகுஷாள் காந்தர்வ தத்வஜ்ஞௌ, சங்கீத சாஸ்திரம் ரொம்ப நன்னா தெரியுமா ரெண்டு பேருக்கும். மூர்ச்சனா அஸ்தான கோவிதௌ, ராகங்கள் மூர்ச்சனைகள்லாம் ரொம்ப நன்னா தெரியுமா. கோகில கண்டமா வா ரெண்டு பேருக்கும். பிராதரவு ஸ்வர சம்பன்னௌ, இறக்கையாவே ஒரு குழைவு இருக்காம் ரெண்டு பேருடைய குரல் இல்ல. கந்தர்வா விப ரூபிணௌ, ரூபத்துல பார்த்தா கந்தர்வாள மாதிரி இருப்பாளாம். ராமரே ராமர மாதிரியே பிம்பத்திலேந்து பிரதிபிம்பம் வந்தா மாதிரி இருப்பாளாம். அவளுக்கே சொல்லி வச்சார் வால்மீகி முழுமையான ராம கதைய. சொன்னார் இந்த மாதிரி, லவகுஷாள் ரெண்டு பேரும் நீங்க போய் சொல்லுங்கோ, ஆசிரமம் ஆசிரமா சொல்லுங்கோ, தெரு தெருவா சொல்லுங்கோ, நகரம் நகரமா சொல்லுங்கோ, யாரெல்லாம் கேட்கிறாளோ சொல்லுங்கோ, ராம கதைய அவ்வளோ சொல்லுங்கோ. ஒரு கால் இந்த தேசத்தினுடைய ராஜா அயோத்தியாபதி இருக்காரே, அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமானும் சொல்லுங்கோன்னு சொல்லியிருக்கார். இந்த ரெண்டு குழந்தைகளும் ராமருடைய குழந்தைகள் தானே, ஆனா அவ அப்பா தான் ராமர்னு தெரியாதான், ராமாயணம் தான் தெரியும் அவளுக்கு. அவ ரெண்டு பேருக்கும் என்ன தெரியும், ராமாயணம் நன்னா தெரியும். ரெண்டு பேரும் கிளம்பிட்டா வீணையும் கையுமா அப்படியே சொல்லிண்டு வரா, காட்டுல சொல்லிண்டு வரா. காட்டுல முனிவர்கள்லாம் கேக்குறா ரொம்ப நன்னா இருக்கு. அவாவா ஒரு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறாளாம். அப்படியே வந்துட்டு இருக்கா, திடீர்னு அயோத்தியா நகரத்துல இருக்கு இல்லையா, அங்க இந்த ரத மார்க்கம் ராஜ வீதியில ஒரே கூட்டமாம். கனக பவனத்துல ராமச்சந்திர பிரபு பார்த்துட்டு இருக்காராம். என்ன ஒரே கூட்டம் அங்கன்னு கேக்குறாராம். அப்போ பரதன் சொல்றாராம், ராமண்ணா ராமண்ணா ரெண்டு குழந்தைகள் இருக்கா, கேட்டா அவ வால்மீகினுடைய சிஷ்யாள் நாங்கன்னு சொல்றா, ராமகத்தைய பாடுறா. எனக்கு அநேகமா தோன்றது ராமண்ணா, 12 வருஷம் இருக்கும் இந்த குழந்தைகள், 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ கண்ணை பார்த்தா சீதாமணியினுடைய கண்ணு.

விசாலமான வக்ஷஸ்தலத்தை உருண்டு திரண்ட புஜங்களை ரெண்டு பேரோடதையும் பார்த்தா, உங்களோட வக்ஷஸ்தலம் புஜங்களை மாதிரி இருக்கு. சீதா மன்னிக்கு ரெட்டை குழந்தைகள் தானே பிறந்ததுன்னு சொன்னா, அநேகமா இது நம்ம குழந்தைகள் தான் நினைக்கிறேன் அண்ணா அப்படின்னு ஒன்னே ராமர் சொல்றாராம், ராமாயணம் சொல்றாளா, நைமிஷாரண்யத்துல நம்ம அஸ்வமேத யாகம் பண்ண போறோமே அப்ப வந்து இவாளை சொல்ல சொல்லு அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷமாம், பிரபு பர்மிஷன் கொடுத்துட்டாரேன்னு ஏற்பாடெல்லாம் ஆயிடுத்து. அந்த அஸ்வமேத யாகம் நடக்கும் பொழுது குஷலவாள் கானம் பண்றா மாதிரிதான் ராமாயணம் சரித்திரம் சொல்ற வழக்கம். அவா ரெண்டு பேரும் கானம் பண்ணிண்டே வரா.

சரயு தீரத்துல அயோத்தியா நகரி சாகேத நகரி ராஜதி. ராகவ சதகத்துல ஸ்ரீ அண்ணா பாடின்னு வரா. நூறு கீர்த்தனைகள் ராமாயணம் பூராவும். தசரதர் தசரதர் சக்கரவர்த்தி எல்லாம் இருக்காம். சகல சமிருத்திமான். ஒரே ஒரு குறையாம். என்ன அது? புத்திரபாக்கியம் இல்லையாம். அப்போ தசரதர் வந்து இத பிரஸ்தாபிக்கரிச்சே சொல்றாளாம். வசிஷ்டர் முதலிய எல்லாரும் சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரான். கண்டிப்பா குழந்தைகள் பொறப்பாப்பா. தசரதருக்கு ஏன் கவலைன்னா, என்னோட குலதெய்வமான ரங்கநாதர் இருக்காரே, அவரை ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு ஒரு புத்திரன் வேணுமே அப்படின்னு. ரிஷ்யசிருங்கரை அழைத்து சரயு தீரத்துல விமர்சையா அஸ்வமேத யாகம், புத்திரகாமேஷ்டி எல்லாம் நடக்கிறது. தேவர்கள்லாம் கூடிட்டாளாம் ஆகாசத்துல. எல்லாரும் பேசிக்கிறாளாம். ராட்சசர்களுடைய கொடுமை ரொம்ப தாங்க முடியல. எப்படி நம்மளுக்கெல்லாம் எப்ப விமோசனம் அப்படின்னு பேசிக்கும் பொழுது, பக்தி இருந்தா சுவாமி கண்டிப்பா வருவார் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாராம். தேவர்கள்லாம் க்ஷீராப்திக்கு போய் பெருமாளை சரணடைகிறாளாம்.

உலகத்துல எத்தனை ராம பக்தர்கள் இருக்காளோ எல்லா ராம பக்தர்களுடைய போஷகராம் சுவாமி. நீலமேக சியாமலனா பீதாம்பரதாரியா தரிசனம் கொடுத்து சொல்றார், நீங்க எல்லாரும் போய் அவதாரம் பண்ணுங்கோ, நானும் வரப்போறேன் அப்படின்னு அருணாச்சல கவிராயர் ஒரு கீர்த்தனத்தில் சொல்றார். இதையே ராமநாட்

செய்திடுவீரே. சுவாமி சொன்ன போது, பிரம்மதேவனே ஜாம்பவானாக, அக்னியே நீலனாக, இந்திரனே வாலியாக, சூரியன் சுக்ரீவனாக, ஆஞ்சநேயர் வாயு அம்சம் சிவம்சமும் சிவாம்சமும் இருக்கு ஆஞ்சநேயர் இடத்துல. எல்லாரும் வந்து, ஏன்னா ராவணன் வந்து வரம் கேட்கறதே வானரர்கள் நரர்கள் எல்லாரையும் அலட்சியம் அவனுக்கு கேட்டுக்கலையாம், அவளால எனக்கு மிருத்தி கூடாதுன்னு எல்லாம் இப்ப சஜ்ஜமா இருக்கு. அந்த திவ்ய யாகத்துல ஒரு திவ்ய புருஷன் பாயசம் எடுத்துன்னு வரார். தசரத்திட்ட கொடுத்து பத்னி பிராசயாமாச, கௌசல்யக்கு, கைகேயிக்கு, சுமித்திரைக்கு, அப்புறம் திவ்ய பாத்திரமாச்சே மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு திருப்பியும் வழிச்சு சுமித்திரக்கே கொடுக்குறாளாம். 12 மாசம் புத்திரகாமேஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீராம அவதாரம், ராமநவமி ராமநவமி ராமநவமின்னு. இப்போ அயோத்தியால இந்த மாசம் தானே, 1 மாசம் தான் ஆறுது. என்ன ஒரு லேண்ட்மார்க் நம்ம ஹிஸ்டரியில. அந்த ராம மந்திரம் நிர்மாணமாச்சு, அடுத்தது ராமநவமி வருது, ராமரே வந்து அவதாரம் பண்றாராம்.

நடக்கிறதாம். புஷ்ய ஜாத்தஸ்து பரதா, புஷ்ய நட்சத்திரத்தில் பரதன் பிறக்கிறானாம். ஆஷ்லேஷா நட்சத்திரத்தில் ரெட்ட குழந்தைகளா லக்ஷ்மணர், சத்ருகுணர், சுமித்ராக்கு ராமண்ணாக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு லக்ஷ்மணர், பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சத்ருகுணன். இந்த மாதிரி ரெட்ட குழந்தைகள் சுமித்ரம்மாக்கு. குலசேகர பெருமான் ராமபக்தர் அல்லவா, திருக்கண்ணபுரம் போயிருந்தபோது தோலோத்சவம் ஆயிடுதான், பெருமாள் படுத்துண்டாச்சு. அப்பேற்பட்ட இந்த ராமலல்லா பிறந்திருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சரி தூங்கிட்டா என்ன, தாலாட்டு பாடினா போச்சுன்னு பாடுறார்.

அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு, எப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு, நச்ச மோகஸ்தவஸ்தவ மோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்தஸ்யே நராஹா அப்படிங்கிற அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு நம்மளோட மனசை எப்பவுமே ஊசலாடும். அதுல ராமச்சந்திர பிரபுவை வச்சு விடலாமே.

இதுவரை ஸ்ரீராமர் ஜனனம் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் டாக்டர் வைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

இது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை காணும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் மன்மதன் படத்திற்காக சிலம்பரசன் கிளின்டன் வசந்தராதாஸ் பிளாஸ் பாடியிருப்பது.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:50. வணக்கம். அடுத்த பாடல் மதுர படத்திற்காக உதித் நாராயண் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடியிருப்பது.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்காலத்தின் நிறைவாக பேரழகன் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் சங்கர் மகாதேவன், மாதங்கி.

நேரம் மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என் எஸ் கிருஷ்ண கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். மூலாதார மூர்த்தே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து சைலேஸ்வரம் பஜரே, ராகம் சிம்ஹேந்திர மத்தியமம், ஆதிதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். இதே அலைவரிசையில் நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பிரார்த்தனா சாய் நரசிம்மன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

0: प्रशिक्षण कार्यक्रम का उद्घाटन करते हुए ये बात कही। पश्चिम बंगाल सरकार ने राज्य के लिए समान नागरिक संहिता विधेयक के मसौदे की जांच के लिए 9 सदस्यीय समिति का गठन किया है। सेवानिवृत्त न्यायाधीश रंजना प्रकाश देसाई इसकी अध्यक्ष होंगी। 2 जुलाई को मंत्रिमंडल की बैठक में समान नागरिक संहिता विधेयक के मसौदे की जांच के लिए समिति गठित करने का निर्णय लिया गया था। भारतीय पर्यटकों को ले जा रही एक स्पीड बोट आज वियतनाम के फू कोक द्वीप के पास पलट गई। स्थानीय खबरों के अनुसार 15 लोगों के मारे जाने की आशंका है, जबकि 21 लोगों को बचा लिया गया है। हनोई स्थित भारतीय दूतावास ने बताया कि खोज और बचाव अभियान जारी है। उपराष्ट्रपति सीपी राधाकृष्णन और प्रधानमंत्री नरेंद्र मोदी ने वियतनाम के फू कोक द्वीप के पास भारतीय नागरिकों के साथ हुई दुखद नाव दुर्घटना पर शोक व्यक्त किया है। फीफा फुटबॉल विश्व कप के क्वार्टर फाइनल मुकाबले में आज देर रात 2:30 बजे नॉर्वे का सामना इंग्लैंड से होगा। दूसरे मुकाबले में कल सुबह 6:30 बजे मौजूदा चैंपियन अर्जेंटीना और स्विट्जरलैंड आमने सामने होंगे। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை. இந்த அலைவரிசையில் இனி வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், இரவு 8:10 ஓசி எனக்கு ராசி நாடகம். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். நடித்துள்ளவர்கள் டிவிவி ராமானுஜம், கே கீதாகுமாரி, எஸ் சுஜாதா, ரவி சுப்பிரமணியன், ஆர் கணேசன் ஆகியோர். அமைப்பு கலையன்பன். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஜக்ஜித் சிங், சித்ரா சிங் ஆகியோரின் பாட்டு, தொடர்ந்து ஃபரிதா கானும் அவர்களின் கசல் கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை, அடையாறு பி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆராதனா பக்தி பாடல்கள் கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு இடம்பெறும். கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பிரார்த்தனா சாய்நரசிம்மன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம்எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். 7:50 செய்தி கதம்பம், இரவு 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை நமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: Catch the rain, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் குபேரன் படத்திற்காக, உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியிருப்பது.

0: வலைக்கம். அடுத்த பாடல் பிரியமான தோழி படத்திற்காக மகாலட்சுமி ஐயர் பாடியிருப்பது.
1: ஹலோ ஜானி, ஜானி, எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர், நோ பாப்பா, டெல்லிங் லை, நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத், அப்

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை கானம். தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.

அழைத்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய திரு நரேந்திரமோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436281719 மற்றும் 8491552314 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள 8491302819165 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப்பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது.

0: கண்ட்ரி, அவர் கல்ச்சர் இஸ் ஒன். தேர் இஸ் நோ செப்பரேட் கல்ச்சர், டிஃபரெண்ட் கல்ச்சர் விதின் அஸ். ஓன்லி மெனி அ டைம்ஸ் வி சி டிஃபரெண்ட் ஃபேசெட்ஸ் ஆஃப் அவர் ஒன் கல்ச்சர், டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆஃப் அவர் ஒன் கல்ச்சர். அண்ட் தட் கல்ச்சர் விச் இஸ் ஒன் பட் ஹேவ் டிஃபரெண்ட் கலர்ஸ், அஸ் வி சே இட் இஸ் லைக் ரெயின்போ, ஆர் ஹிந்தி வி கால் இட் இந்திரதனுஷி. இட் ஹேஸ் டிஃபரெண்ட் கலர்ஸ் பட் இந்திரதனுஷி இஸ் அல்டிமேட்லி ஒன். சோ ஆல்சோ அவர் கல்ச்சர், இட் மே பி ஹேவிங் டிஃபரெண்ட் கலர்ஸ், டிஃபரெண்ட் ஃபேசெட்ஸ், பட் வி ஆர் ஒன். தட் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் வாட் இஸ் பீங் டன் த்ரூ திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். பீப்புள் ஹூ ஆர் இன் நார்த் இண்டியா, தே மஸ்ட் லேர்ன் அட்லீஸ்ட் ஒன் லாங்குவேஜ் ஃப்ரம் சவுத் இண்டியா, தே மஸ்ட். சோ ஆல்சோ வி பீப்புள் ஃப்ரம் சவுத் இண்டியா மஸ்ட் லேர்ன் அட்லீஸ்ட் ஒன் லாங்குவேஜ் ஃப்ரம் நார்த் இண்டியா. தட் இஸ் லேர்னிங் அவர் கல்ச்சர், லேர்னிங் அவர் ட்ரெடிஷன். We all have common culture, common tradition, common history, but that has to be again manifested through our languages. We don't have any differences. If we can speak Tamil, I also must be able to speak Hindi. If I am speaking Hindi, I also must be able to speak Telugu. I must also learn Tamil. What is wrong in it? This cultural thread has to be strengthened every time. Then only ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் வில் ஹேவ் சம் மீனிங்.
1: மத்திய அரசின் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் எனப்படும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் 3,52,000 குடும்ப அட்டைகள் உள்ளன. இதன் மூலம் 11,53,086 பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு நபர் ஒன்றுக்கு 5 கிலோ வீதம் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் திட்டமான அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 69,215 குடும்ப அட்டைகள் உள்ளன. இதன் மூலம் 2,13,758 பயனாளிகள் குடும்ப அட்டை ஒன்றுக்கு 35 கிலோ அரிசி வீதம் பயன்பெற்று வருகின்றன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் மாணவர்களின் பாதுகாப்பு, சட்ட விழிப்புணர்வு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வழிமுறைகள் குறித்த இணையவழி பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள்.
3: திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் பாதுகாப்பு, சட்ட விழிப்புணர்வு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வழிமுறைகள், இணையவழி பாதுகாப்பு, சமூக ஊடகங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவது, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, அவசர காலங்களில் காவல்துறையை அணுகும் முறைகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் பள்ளியில் பயிலும் 750 மாணவ மாணவியர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயனடைந்தனர். அவசர காலங்களில் பயன்படுத்த வேண்டிய காவல்துறை உதவி எண், பெண்கள் உதவி எண், குழந்தைகள் உதவி எண் மற்றும் சைபர் குற்ற உதவி எண் ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது.
4: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளாக 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய ரயில்வே விபத்துகளை தவிர்ப்பதற்கு அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பு தொழில்நுட்பமான கவச் 4.0 நாடு முழுவதும் விரிவுபடுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரிவாரி, டெல்லி மற்றும் சகுர்பதி, பத்திந்தா பகுதிகளில் கவச் 4.0 விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை மத்திய ரயில்வே அமைச்சகம் தமது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்களினி கேட்கலாம்.
2: ஓசி எனக்கு ராசி நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடிப்பு TVV ராமானுஜம், ரவி சுப்பிரமணியன், ஆர் கணேசன், கே கீதா குமாரி, எஸ் சுஜாதா ஆகியோர், அமைப்பு கலையன்பன். ஓசி எனக்கு ராசி நாடகம்.
3: கடவுளே கடவுளே, காய்கறி எல்லாம் என்ன விலை விற்குது? ஒரு 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா எல்லாம் வாங்கினது போக கையில 10 பைசா கூட மிஞ்ச மாட்டேங்குது. செலவு இப்படி ஆச்சுன்னா எப்படிதான் குடும்பம் நடத்துறது? வைதேகி வைதேகி, ஐயோ என்ன இது, நம்ம வீட்டு ஹால்ல பொருள் எல்லாம் இப்படி கீழே கிடக்குது. ஐயோ பீர வேற திறந்து கிடக்குது. சிவனாவது திருடன் வீட்டுக்குள்ள பூந்துட்டானா? என்னங்க என்னங்க, எங்க இருக்கீங்க? வாச கதவை திறந்து போட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சீங்க?
4: எங்கேயும் போகல, இதோ இங்கதான் இருக்கேன்.
3: இங்கதான் இருக்கேன்னா இது என்ன? ஹால் முழுக்க பீரோல இருந்த இந்த புடவை துணிமணி எல்லாம் கீழே சதறி கிடக்குது. என்ன ஆச்சுங்க?
4: என்ன ஆச்சுங்கறத நான் கேட்க வேண்டிய கேள்வி
3: என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரதுக்குள்ள வீட்டுல இத்தனை கலைவரமா?
5: அம்மா என்னமா ஆச்சு, என்ன இங்க ஒரே சத்தம்?
3: இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சுதா? இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்காம அப்படி நடி தூக்கம்.
5: IT கம்பெனில நைட் ஷிப்ட், தினமும் விடிய காலில 6 மணிக்கு தான் வரேன். வீட்ல வந்து கொஞ்ச நேரம் தூங்க கூடாதா? அப்பா என்னப்பா இதெல்லாம்?
4: அம்மா, பீரோல வச்சிருந்த ஒரு சிகப்பு கலர் கவரை காணுமா? அதான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான கவரும். அது
5: அந்த கவர்ல என்ன இருந்தது? பேங்க் பாஸ்புக், EV கார்டு இதெல்லாமா?
4: இல்லம்மா, அதுல முக்கியம்
3: வைதிக ஜாதகமா? ஜோசியர் கிட்ட காட்டணும்னு தனியா எடுத்து வச்சிருந்தீங்களே, அதானே?
4: இதெல்லாமா முக்கியம்? இதை விட முக்கியமானது
5: என்னன்னு சொல்லேன்பா.
4: அம்மா, கல்யாண இன்விடேஷன் கிட்டத்தட்ட ஒரு 15-20 இருக்கும். அதான் இப்ப காணும்.
3: 15-20 கல்யாண இன்விடேஷன்?
4: ஆமா, ஏப்ரல் மாசம் வரைக்கும் நடக்க போற கல்யாணங்களோட இன்விடேஷன்.
5: அவ்வளவு பேர் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்களாப்பா?
4: யாரும் கூப்பிடலமா? இது நானா போய் நிறைய பேர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணது.
3: என்னங்க சொல்றீங்க?
4: கல்யாணி அவன் காசு செலவழிச்சு கல்யாண மண்டபம் புக் பண்ணி 10 மடப்பாய் சைஸுக்கு இன்விடேஷன் அடிச்சு பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்கு தவறாம வந்துருங்க தவறாம வந்துருங்கன்னு கூப்பிடறான். ஆனா இன்விடேஷன் வாங்கிக்கிறவங்க அத கொஞ்சம் கூட மதிக்காம அவங்க அப்படி போனதும் இன்விடேஷன் இந்த பக்கம் இப்படி தூக்கி போட்டுறாங்க. அந்த மாதிரி இன்விடேஷன்களா ஒரு 15-20 கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதத்தான் இப்ப காணும்.
3: என்னங்க இது, அநியாயமா இருக்கு. உங்களுக்கு எதுக்குங்க அந்த இன்விடேஷன் எல்லாம்?
5: அதானே, யார் யாருக்கோ கொடுத்த இன்விடேஷன் எல்லாம் நீ எதுக்குப்பா வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சிருக்க?
4: அந்த இன்விடேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு கல்யாணம் விடாம அட்டன் பண்ணிட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். இந்த காலத்துல யாருமா ஓசியில சோறு போடுறான்?
3: திக்கமா இல்லையா உங்களுக்கு? எனக்கு மானம் போகுது.
4: கல்யாண வீட்டுக்கு போற போது நீ பொண்ணு வீட்டுக்காரனா இல்ல புள்ள வீட்டுக்காரனான்னு யாரும் கேட்க போறது இல்ல. சந்தனம் கொடுத்து பன்னீர் தெளிச்சு உள்ள போய் உட்கார சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கச்சேரி அப்படி கேக்குற மாதிரி கேட்டுட்டு டக்குன்னு முதோ பந்தில போய் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. கிளம்புற போது பெரிய தேங்காயோட முகூர்த்த பை, சில வசதியானவங்க டிஃபன் பாக்ஸ் சைஸுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. இதனால யாருக்கு என்ன நஷ்டம், நமக்கு தானே லாபம்.
5: ஏன்பா இந்த மோட்டர் ரூம் கிட்ட ஒரு கோணில கட்டி ஒரு 25 தேங்காய் வச்சிருக்காது?
4: அது ஆமாமா, அது அப்படியே அங்கே இருட்டும். பல கல்யாணங்களை அட்டன் பண்ணி சேகரிச்சு தேங்காய் கடைக்காரன் வர சொல்லிருக்கேன். ஒரு தேங்காய் 7 ரூபா எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான்.
3: முருகா முருகா, ஓசியில எது கிடைக்கும்னு அலையற புத்தி இந்த மனுஷனுக்கு இருக்கும்னு எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா?
4: தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்?
3: சத்தியமா நானு உங்களுக்கு கழுத்து

0: நீட்டியே இருக்க மாட்டேன். ஏற்கனவே ஓசி சுந்தரம் பொண்டாட்டி கல்யாணின்னு என்ன எல்லாருமே கூப்பிடுறாங்க தெரியுமா, பத்தாதுன்னு இப்ப மண்டபம் மண்டபமா வேற மானம் போகுது. முருகா,
1: ஏன்பா இவ்வளவு கல்யாணத்துக்கு ஓசில போறியே? ஏதாவது ஒரு கல்யாணத்திலயாவது ஒரு 50 ரூபாய் மொய் எழுதிருக்கியாப்பா?
2: எதுக்குவா, அங்க யாரையும் எனக்கு தான் தெரியாதே.
0: தெரியாதவங்க வீட்டுக்கு போய் கைய நினைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா?
2: இத பார் கல்யாணி, இது ஏன் பழக்கம், என்னால மாத்திக்க முடியாது.
1: டீயே குடிக்காம டீ கடையில நின்னு ஓசி பேப்பர் படிச்சிட்டு வர்றது, யார்கிட்டயாவது லிப்ட் கேட்டு ஓசியில ஆபீஸ் வரைக்கும் போறது, யாரையாவது வலுக்கட்டாயமா சினிமாக்கு கூட்டிட்டு போய் அவன் செலவுலயே ஓசியில சினிமா பாத்துட்டு வர்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எனக்கும் அம்மாவுக்கும் இது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா.
2: கல்யாணி, நான் கொஞ்சம் தாம்பரம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன், அதுக்குள்ள அந்த சிகப்பு கவரை தேடி வைங்க.
1: தாம்பரத்துல என்னப்பா கல்யாணமா?
2: இல்லம்மா, அங்க இருக்க ஒரு பெரிய துணி கடையில பெரிய கேலண்டர் போட்டிருக்கானா, அதை வாங்கிட்டு வந்துறேன்.
0: பஸ்ல டிக்கெட் வாங்கணுமே, அதுவும் ஓசியா?
2: நான் ஏன் பஸ்ல போறேன், அப்படி மெயின் ரோடு நின்னா தாம்பரம் போற லாரி ஏதாவது வரும், அப்படி கையை காட்டுவேன், ஏறி போயிடுவேன். வரட்டுமா? பாய்.
0: வைதேகி, உங்க அப்பாவை என்ன பண்றது?
1: இந்த ஜென்மத்துல இவரை திருத்தவே முடியாதுமா. 5 மணிக்கு பார்க்க வந்து வெயிட் பண்ணு, கரெக்டா வந்துடுறேன்னாரு. இப்ப 6:20, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? மொபைல்ல கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு.
3: ஹாய் வைதேகி.
1: வாங்க, இதுதான் சாயங்காலம் 5 மணியா? டைம் பாத்தீங்களா, 6:45 ஆயிடுச்சு.
3: சாரி வைதேகி, ஒரு கார் கம்பெனில ஒர்க்ஸ் மேனேஜர்னா எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? புறப்படலாங்கிற நேரத்துல கணேஷ் இத கொஞ்சம் பாரு. கணேஷ் அந்த பில் எங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்த கணேஷ் கணேஷ் தான். அந்த நேரத்தில் போய் அவங்க கிட்ட, சாரி சார், நீங்கள் லவர் வைதேகி எனக்காக பார்க்கில் காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒன்று செய்யலாம், இன்னொரு நாள் நான் 5 மணிக்கு வந்து வெயிட் பண்ணுறேன், நீ லேட்டாக வா, இந்த டியூவை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
1: இனிமே இந்த பார்க்கே வேண்டாம், வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம்.
3: ஏன், அந்த வாட்ச்மேன் ஏதாவது சொன்னானா?
1: இல்லை, அந்த ரவுடி பசங்க பக்கத்தில் வந்து விசில் அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போறானுங்க. இதில் ஒருத்த இல்லைங்க, நீ பாக்குறதுக்கு த்ரிஷாவோட தங்கச்சியான்னு கேட்டுட்டு போறாங்க.
3: த்ரிஷாவே பாத்துக்க மாட்டாங்க.
1: என்ன அங்க முணுமுணுக்கறீங்க?
3: இல்ல இல்ல இல்ல, இனிமே கோயில்லயாவது மீட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். சரி வைதேகி, உங்க அப்பா அம்மாட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்லிட்டியா?
1: அம்மா கிட்ட ஜாட மாடியா சொல்லிட்டேன், அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க.
3: உங்க அப்பா தான் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா?
1: ஒத்துக்க வச்சிடலாம், ஆனா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாரான்னுதான் சந்தேகமா இருக்கு.
3: இருக்கிறது நீ ஒரே பொண்ணு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் ஏன் யோசிக்கணும்?
1: எங்க அப்பாவை பத்தி நானே சொல்லக்கூடாது, அவரு ரொம்ப கஞ்சம். ஓசில ஏதாவது கிடைச்சா அவருக்கு ஓகே, எனக்கே கூட யாராவது செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா இவர் சந்தோஷமா வந்து தாரவாத்து கொடுத்துட்டு போயிடுவாரு.
3: கல்யாண செலவு பத்தி நீ கவலைப்படாத, நானே நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அவரு காலனா செலவழிக்க வேண்டாம்.
1: அவசரப்பட்டு மட்டும் இதை எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, மாப்பிள்ளை கிட்டதான் நிறைய பணம் இருக்கு, எல்லா செலவும் அவரே பண்ணட்டும்னு உங்க தலையிலயே மொளகா அரைக்க ஆரம்பிச்சிடுவாரு.
3: ஏன் வைதேகி, நாம பேசாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா என்ன?
1: ரொம்ப சந்தோஷப்படுவாரு, ரிசப்ஷன் எப்போன்னு வ்யவஸ்தை இல்லாம கேப்பாரு. அவரு செலவு பண்ண வைக்கணும், அதுதான் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற ஒரே ஆசை.
3: அப்ப சரி, நான் வந்து வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் டீடைலா பேசிடுறேன்.
1: என்னதான்
3: காதலிச்சாலும் நம்ம கலாச்சாரம் பண்பாடெல்லாம் பஞ்சராக கூடாதுன்னு கவனமா இருக்க பாரு. 1000 ஒரு தீயம்மா நீ.
1: அப்ப அந்த 999 பேர் யாருங்க?
3: ஐயோ, அசந்து மசந்து வாய துறக்க முடியலையாப்பா.
1: ஓகே, see you, bye.
2: யாராவது லிப்ட் கொடுத்தா வீட்டு வரைக்கும் போய் சேர்ந்துடலாம், யாரையும் காணோம். ஒரு தம்பி பைக்ல வருது, பின்னாடி யாரும் இல்ல, சீட்டு காலியா தான் இருக்குது. தம்பி தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்களேன்.
3: என்ன சார்?
2: தம்பி, என் பேரு சுந்தரம்.
3: என் பேரு கணேஷ். எதுக்கு சார் பைக்ல போற என்ன நிறுத்தி உங்க பேர்லாம் சொல்றீங்க?
2: ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் தம்பி, கால் வலிக்குது, கொஞ்சம் வீட்டுக்கிட்ட டிராப் பண்ண முடியுமா?
3: ஏன், ஒரு ஆட்டோல போறது?
2: தம்பி, அது வீட்டுல இருந்து வர அவசரத்துல பர்ச மறந்து வச்சுட்டேன்.
3: சரி வாங்க.
2: நன்றி நன்றி தம்பி, தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. தம்பிக்கு எந்த ஊரு?
3: அது ரஜினி நடிச்ச படம் சார்.
2: அது இல்ல தம்பி, உங்களுக்கு எந்த

0: ஊருன்னு கேட்டேன்.
1: எனக்கு மதுரை.
0: கல்யாணம் ஆயிடுச்சா?
1: ஏன் கேக்குறீங்க?
0: இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வரம் தேடிட்டு இருக்கேன்.
1: சாரி சார், நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? ஓ, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.
1: தேங்க் யூ
0: தம்பி. அது அங்க தான் எடுத்துங்க, எங்க வீடு வந்துச்சு, அங்க எடுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தம்பி உள்ள வந்து ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போலாமே.
1: உங்க பொண்ணுக்கு ஒரு வரம் நிச்சயமாகட்டும், அப்ப வந்து சாப்பிடுறேன் சார்.
0: தேங்க்யூ தம்பி. பையன் நல்லா இருக்கா? வைதேகிக்கு இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டானா? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இன்னும் என்னென்ன நடக்குது சொல்லுங்க.
2: ஏங்க ஏங்க இப்படி ஆவேசமா கத்தி கலாட்ட பண்றீங்க? அம்மா, நான் ஒருத்தர காதலிக்கிறேன்னு சொன்னா நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணுமா, பார்த்து நடந்துக்க. இது உன் வாழ்க்கை, நல்ல பையனா இருந்தா எனக்கும் சந்தோஷம்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு? இப்ப என்ன உங்களுக்கு சொல்லாம கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டோம்?
0: உனக்கு மட்டும் உன் பொண்ணு சொல்லிருக்கா, என்கிட்ட சொல்லலையே. இப்ப திடீர்னு வந்து சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நானே நெஞ்சு ஒடிக்காரனா இருந்திருந்தா பட்டுன்னு எல்லாரும் போயிருப்பேன்.
3: அப்பா, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. அவர் நல்ல உத்தியோகத்துல இருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, என்ன கண்கலகாம வச்சு காப்பாத்துவாரு. அவர் இப்போ இங்க வர சொல்லிருக்கேன்பா, பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க என் செலக்ஷன் கரெக்ட் தான்னு.
0: இத பாருமா, நிறைய சம்பாதிக்கிற பையன்னு சொல்றேன், அவன் பாட்டுக்கு வரதட்சணை வீடு காருன்னு எதையாவது டிமாண்ட் பண்ணான்னு வச்சுக்கா, வாசலோட திருப்பி அனுப்பிடுவேன். அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்ல.
2: என்னங்க என்னங்க, எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி நம்ம வீட்லயும் ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிற எண்ணத்தோட கொஞ்சம் நிதானமா பொறுமையா பேசுங்க. திருப்பி அனுப்பிடுவேன், விரட்டி அனுப்பிடுவேன்னு எல்லாம் பேசாதீங்க
1: சார். குட் ஈவினிங் சார்.
2: வாங்க வாங்க வாங்க. வைதேகி, நீ சொன்ன தம்பி இவர் தானா?
3: ஆமாமா அம்மா, இவர் தான் கணேஷ். அப்பா அப்பா அப்பா, எங்க போனார்? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தாரு.
2: ஏங்க, இப்ப பார்த்து உள்ள போய் என்ன பண்றீங்க?
0: தோல்ல துண்டு போட்டுக்க மறந்துட்டேன்
1: சார். நீங்க எப்படி இந்த வீட்ல?
0: தம்பி நீயா?
3: இவர்தான்ப்பா, இவர்தான் நான் சொன்ன கணேஷ். அப்ப இவர் எங்க அப்பா.
1: என்ன சார், கடைசியில நீங்க தான் வைதேகியோட அப்பாவா?
0: கடைசியில இல்லப்பா, முதல்ல இருந்தே நான் தான் அவளோட அப்பா.
1: சார் தமாஷ் பண்ணாதீங்க சார்.
0: தமாஷ் இல்ல தம்பி, சீரியஸா சொல்றேன்.
2: ஏங்க, உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாலேயே பழக்கமா?
1: அன்னைக்கு வைதேகிய மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த போது சார் வீடு வரைக்கும் பைக்ல லிப்ட் கேட்டார். நான் தான் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல இறக்கி விட்டேன். வைதேகியோட வீடு இதுதான் அப்ப எனக்கு தெரியாது.
0: தம்பி, நீ எனக்கு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்னு அன்னைக்கே நான் நினைச்சேன். அது மாதிரியே நடந்து போச்சு தம்பி. உங்க அப்பா அம்மா எல்லாம்?
1: ரெண்டு பேரும் இல்ல சார்.
0: ஊர்ல இல்லையா?
1: ஊர்ல இல்ல, உலகத்திலே இல்ல. இருந்து ஒரு நாள் மொத தடவையா பீச்சுக்கு போனாங்க சார். அன்னைக்கு பார்த்து சுனாமி வந்து ரெண்டு பேரையும் சுட்டிட்டு போயிடுச்சு சார். நான் ஒரே ஒரு பையன் சார்.
0: தம்பி, இப்ப நான் பொண்ணுக்கு அப்பாவா உங்ககிட்ட பேச போறேன். கல்யாணத்துக்கு என்னால எதுவுமே செலவு பண்ண முடியாது.
2: என்னங்க என்ன பேசுறீங்க?
0: நீ சும்மா இருடி. உங்களுக்கு ஒரு டிரெஸ், பொண்ணுக்கு ஒரு டிரெஸ் தான் என்னால வாங்க முடியும்.
3: அப்பா என்ன,
0: சும்மா இருமா. நீ ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, அதுல செலவு பண்ணிக்கோங்க. அப்புறம் மத்த செலவெல்லாம் சொல்றேன். ஒரு நல்ல டபுள் பெட்.
1: பிளாட் ஏற்கனவே இருக்கு சார், புதுசு ஓஎம்ஆர்ல வாங்கியிருக்கேன் சார்.
0: அப்படியா? அதை என் பேருக்கு எழுதி வச்சிருங்க.
2: ஐயோ ஏங்க, என்ன இது விளையாடுறீங்களா?
3: அப்பா, வழக்கமா மாமனார் கொடுக்க வேண்டியது எல்லாம் நீங்க மாப்பிள்ளைய கொடுக்க சொல்றீங்களாப்பா?
0: இருக்கப்பட்டவங்க கொடுத்தா என்னம்மா தப்பு? தம்பி, கல்யாணம் விமர்சையா இருக்கணும். நல்லா விருந்து, ரிசப்ஷன்ல கச்சேரி, முகூர்த்தம் முடிஞ்சு போறவங்களுக்கு சின்னதா ஒரு மூணு அழுக்கு டிஃபன் பாக்ஸ், இப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்.
2: வைதேகி, இந்த மனுஷன் நம்மள கேவலப்படுத்துறாரு,
3: நம்மள பேசவே விட மாட்டேங்கிறாரேமா.
0: அப்புறம் தம்பி, குழந்தைங்க வந்தா விளையாட குட்டியா ஒரு ராட்டணும், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் ஸ்டாலு, மெஹந்தி போட்டு விட ஒரு கடை, பீடா கடை, வளையல் ரிப்பன் கடைன்னு மண்டபத்துல எல்லாம் அப்படியே குவிஞ்சு இருக்கணும்.
2: தம்பி,
0: அப்புறம் இந்த பத்திரிக்கை ஒரு 5000 அடிச்சிருங்க.
3: 5000? யாருக்கு? ஏன்பா அவ்வளவு பத்திரிக்கை?
0: நமக்கே 3000 தேவைப்படுமேமா?
2: தப்பு தப்பா கூட்டி பார்த்தாலும் நம்ம சைடுல ஒரு 30 பேருக்கு மேல தர மாட்டாங்க. இதுல எதுக்கு 3000 பத்திரிக்கை?
3: அப்பா, வசதியா ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னு உடனே மொத்தமா ஓசியில் அடிக்கலான்னு பாக்காதீங்க.

0: உனக்கு புரியாதுமா, சும்மா இருமா. தம்பி, இந்த சுந்தரம் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி இந்த ஊர்ல வேற யாருமே கல்யாணம் பண்ணலன்னு அவ மூக்கு மேல விரல வைக்கணும்.
1: தெய்வமே வந்து புத்தி சொன்னாலும் இந்த மனுஷன் தேர்றது ரொம்ப கஷ்டம்.
2: ஓகே மாமா, சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன்.
0: அப்புறம் தம்பி ஒரு முக்கியமான விஷயம், ஜானவாசத்தன்னைக்கு பொண்ணை குதிரையில கூட்டிக்கிட்டு வர்றது எங்க பழக்கம்.
1: அடப்பாவி மனுஷா, இது எப்போல இருந்து?
2: மாமா கவலையப்படாதீங்க, அருமையான குதிரை ஒன்று ஏற்பாடு பண்ணிடுறேன். முதல்ல நீங்க முகூர்த்த தேதிய பாருங்க மாமா.
0: கல்யாணி வைதேகி, இந்த கணேஷ் ரொம்ப தங்கமான பையமா, இல்ல என்னது ரெண்டு பேரையுமே காணும்?
1: வைதேகி என்னம்மா வாசல்ல ரொம்ப நேரமா பேச்சு குரல் கேக்குது, யார் வந்தது?
3: எல்லா அப்பா பண்ணின கூத்துதாமா.
1: என்ன பண்ணி தொலைச்சாரு?
3: 8 வீட்டு ஏழ்மலை அங்கிள் இருக்காருல்ல, அவரை பார்க்கும் போதெல்லாம் என் மொபைல பேலன்ஸ் இல்ல, கொஞ்சம் உங்க மொபைல கொடுங்க, அவசரமா பேசணும்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட மொபைல வாங்கி அப்பப்ப பேசிருக்காரு.
1: சரி,
3: இதுல ஏழ்மலை அடிக்கடி சார்ஜ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. உங்க அப்பாவால எனக்கு இவ்ளோ செலவாயிடுச்சு, அதுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும்னு தகராறு பண்ணி இப்பதான் வாங்கிட்டு போறாருமா.
1: கணேஷுக்கு
3: ஓயாம போன் போட்டு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, நான் சொன்னதுல ஒண்ணு கூட குறைய கூடாதுன்னு டென்ஷன் பண்றாராம். கணேஷ் என்கிட்ட சொன்னாரு,
1: உன் கல்யாணம் கனிஞ்சி வந்திருக்குது, இவரோட ஓசி அடிக்கிற புத்தியால கெடுத்து விட்டுற போறாருன்னு எனக்கு பயமா இருக்குமா.
3: கணேஷோட அப்பா சித்தப்பான்னு யாராவது ஒருத்தர் இருந்தா இவரை சமாளிக்கிறதுக்கு சரியா இருக்குமா.
1: வைதேகி, டிராமாவில நடிக்கிற யாராவது கூட்டிட்டு வந்து இவங்கதான் கணேஷோட சித்தப்பா, இவங்கதான் பெரியப்பான்னு சொல்லி இவரை மிரட்ட சொல்லுவோமா?
3: அதெல்லாம் இப்ப டூ லேட்டுமா. அம்மா, நானும் கணேஷும் திடீர்னு குன்றத்தூர் கோயில போய் மாலை மாத்தி தாலி கட்டிட்டு வந்து உன் முன்னாடி நின்னோம்னா நீ மட்டும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணு, அப்பா ஏத்துக்கலன்னா பரவாயில்ல.
1: அதுக்கே வைதேகி, நாளை கடத்துறீங்க, நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, நான் ஆசீர்வாதம் பண்றேன்.
3: கணேஷ் தான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு, என்னன்னே புரியல.
0: கல்யாணி வைதேகி, இங்க வந்து
1: பாருங்களேன். என்னங்க இது மோட்டர் சைக்கிள்? ஆமா, இது யாருது?
0: நேத்து வரைக்கும் இன்னொருத்தரோடது, இன்னையில இருந்து என்னோடது.
3: வாங்கிட்டு வந்திருக்கீங்களாப்பா?
0: காசு போட்டு பைக் எல்லாம் வாங்க
1: போறேன். என்னன்னு
0: திருடன் நினைச்சியா?
3: அப்புறம் ஏது பண்ண பைக்
0: மாதிரி? மணின்னு ஒருத்தன் வீடு மாறி மும்பைக்கு போறானா, அவன் கிட்ட இருந்த பழைய கட்டில் சோஃபா டிவி பிரிட்ஜ் கண்ணாடி அலமாரி எல்லாத்தையும் போறவங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு குடுத்துக்கிட்டு இருந்தான். நான் சும்மா அங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்போன்னு பாத்து, சார் ரொம்ப நேரமா பொறுமையா நிக்கிறீங்க, அதனால இந்த பைக் நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னா, நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன்.
1: என்னது, நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க?
0: தெரியாம வாய் தவறி வந்துருச்சு. அப்புறம் என்ன, அந்த ஆள் விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான், இது ரொம்ப ராசியான பைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லி 2 லிட்டர் பெட்ரோலியம் போட்டு கொடுத்து டாடா காட்டி அனுப்பிச்சாருக்கு.
3: உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாதேப்பா, அப்புறம் எதுக்கு இது?
0: பைக் ஓட்டதாமா தெரியாதே, ஆனா ஓசியில வருதே, விட முடியுமா? பார்ட் பார்ட்டா பிரிச்சு பழைய கயலாம் கடையில வைத்தா பணம் கிடைக்கும் இல்ல?
1: நீங்க பண்றது பெரிய தப்புங்க, ஓசியில எதை வாங்கிக்கிறதுன்னு ஒரு அளவு கிடையாதா? நாளைக்கே அவன் வந்து இது என்னோட வண்டி, இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு உங்க மேல புகார் கொடுத்தா?
0: அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னுதான் அந்த மணி அவன் கைப்பட எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அவனோ ஒரு காப்பி வச்சுக்கிட்டான்.
3: என்னன்னு எழுதி கொடுத்துருக்கான்?
0: இந்த பைக்குக்கு சொந்தக்காரர் என் நண்பர் சுந்தரம், இதில் எந்த உரிமையும் நான் கொண்டாட மாட்டேன், சுந்தரம் என்னிடம் தந்திருந்த பைக்கை அவரிடமே திரும்ப தந்து விட்டேன்னு தெளிவா எழுதி கொடுத்துருக்கான். இருந்தாலும் உஷாரா நான் விடுவேனா, அவனை என் மொபைல் கேமராவில போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்.
1: ஏங்க, நம்ம மாப்பிள கணேஷ் தான் விவரமானவரா இருக்காரு, இது மாதிரி எதையாவது நீங்க வாங்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல?
0: என்ன பேசுற கல்யாணி, இதெல்லாம் போய் மாப்பிள்ள கேட்டா என் மரியாதை என்ன ஆறுது?
3: ஆமா, கல்யாணத்துக்காக நீங்க அடிக்கின சீர்வரிசையில போகாத உங்க மான மரியாதை இதுலதான் போயிட போவதாகும்.

0: இதை பார், வேணும்னா இந்த வண்டிய மாப்பிள்ளைக்கு கல்யாண பரிசா கொடுத்துடலாம்.
1: நம்ம செலவுல ஒரு நாலு முழம் வேஷ்டிய ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா அது பெருமை. இப்படி ஓசியில வந்து அதை அப்படியே கொடுக்கறதுக்கு என்ன பெருமை வண்டி கிடக்கு.
0: சரி சரி சரி, இந்த வண்டி இங்கேயே இருக்கட்டும், யாருக்கும் நான் கொடுக்க போறது இல்ல. அப்புறம் நான் ஒரு நட அடுத்த திரு சிவகாமியை போய் பார்த்துட்டு
2: வந்துடுறேன்.
0: இல்லப்பா இல்லம்மா, சிவசாமிய பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல வந்தேன்.
2: ஆமா, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்?
0: அவன் 40 வருஷமா பைக் ஓட்டிட்டு இருக்காமா, சமீபத்துல வண்டியை வித்துட்டு வீட்டுல சும்மா இருக்கான். நம்ம வண்டிக்கு வேணா அவனை டிரைவரா போட்டுக்கலாமான்னு தோணுச்சு.
1: டிரைவர் எல்லாம் ஓகே, பெட்ரோல் ஏட் பண்ணுவாங்க.
0: கரெக்ட். இது ஏன் நான் யோசிக்கல?
2: இருங்க ரூம் போட்டு தரேன், யோசிப்பீங்க.
0: வண்டி சும்மாவே இங்க நிக்கட்டும், பரவாயில்ல.
2: கணேஷ், ஓ வாங்க வாங்க, என்ன திடீர்னு
3: ஒரு

0: சும்மாவே இங்க நிக்கட்டும், பரவாயில்ல.
1: கணேஷ், வாங்க வாங்க. என்ன திடீர்னு?
2: ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன்.
1: என்னது? அப்பா கல்யாணத்துக்கு போட்ட கண்டிஷன் எல்லாம் சரியா வரல, அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்ல வந்திருக்கீங்களா? இத பாருங்க, அவர் சொன்னது எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். நாம ஏதாவது கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மா கிட்ட இதை சொல்லிட்டேன். அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க கணேஷ்.
2: ஐயோ, நான் பேச வந்ததே அத பத்தி இல்ல.
1: வேற எது?
2: அதை விட முக்கியமான விஷயம்.
1: என்ன விஷயம்?
2: உங்க அப்பா அம்மா எங்க?
1: இத ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன். அப்பா, அப்பா, அம்மா.
0: என்ன கணேஷ், பத்திரிகை டிசைன் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? 18ஆம் தேதி நல்ல முகூர்த்தம், மண்டபம் ரெடியா இருக்குதுன்னுட்டான். நேரா போய் பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே இன்விடேஷனையும் செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம்.
2: அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா. வாசல்ல ஒரு பைக் நிக்குது, அது யாருது?
0: அதுவா? அது உங்ககிட்ட சொல்லல. அது எனக்கு ஓசியில ஒருத்தர் கிட்ட இருந்து கிடைச்சது. ஓட்ட தெரியாது, அதான் ஓரமா வச்சிருக்கேன்.
2: ஓரமா வச்சிருக்க பைக் இருக்க, அத பத்தி பேசணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு, உள்ள வர சொல்லட்டுமா?
0: அப்படியா, பரவாயில்லையே. பாப்புல கூட சும்மா இருக்க பைக்கை விற்கிறதுக்கு வழி பண்ணிட்டார் போல இருக்கு. சரி சரி, உள்ள வர சொல்லுங்க
2: சார். சார் வாங்க வாங்க.
3: வைதேகி,
0: அவங்க ரெண்டு பேரும் லேடிஸ், அதனால சுந்தரம் அங்கிருந்து நான் தான்.
3: நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் முரளி.
0: உங்களை நான் பார்த்ததே இல்லையே.
3: இப்போ அது முக்கியம் இல்ல. வாசல் நிக்குது அந்த பைக் யாரோடது?
0: என்னோட பைக் தான்.
3: வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு?
0: ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு.
4: இல்ல இல்ல இல்ல, நீங்க
0: சும்மா ஏன் இன்ஸ்பெக்டர் அந்த பைக்கை பத்தி கேக்குறீங்க? உங்களுக்கு அந்த பைக் வேணுமா?
3: அந்த வண்டிய இவ்வளவு நாளா நான் பார்த்ததே இல்லையே.
0: என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அவன் மும்பை போயிட்டான், அதனால என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்.
3: அந்த ஃப்ரெண்டு பேரு?
0: அது வந்து மணி.
1: இன்ஸ்பெக்டர், எதுக்காக எங்க அப்பா கிட்ட இதெல்லாம் விசாரிக்கிறீங்க?
3: கொஞ்சம் யாரும் எதுவும் பேசாதீங்க. மிஸ்டர் சுந்தரம், மணி என்ன தொழில் பண்றார்?
0: தெரியாது சார்.
3: உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க?
0: ஒருத்தரோட தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுமா? ஏம்பா கணேஷ், எதுக்கு இந்த விசாரணை எல்லாம்?
2: மாமா, நான் இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தப்போ தெரு முனையில என்னை பார்த்து உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லி இவரை தெரியுமான்னு கேட்டாரு. எதுக்குன்னு கேட்டேன். ஒரு பைக்கை பத்தி விசாரிக்கணும்னாரு, கூட்டிட்டு வந்தேன்.
0: இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன தகவல் வேணும்?
3: உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே அந்த மணி, யார் தெரியுமா?
0: யாருங்க?
3: அவன் கஞ்சா அபின் எல்லாம் கடத்துற கடத்தல் தாதா. யார சத்தம் போடாதீங்க. அந்த மணி பேர்ல, அந்த கிரிமினல் மணி பேர்ல வீடு புகுந்து திருடனதா 127 கேஸ் இருக்கு. தாளிச்சைன பறிச்சதா 76 கேஸ் இருக்கு. இது அத்தனையுமே அவன் இந்த பைக்ல போய் தான் செஞ்சிருக்கான்
0: சார். அந்த மணி யாருன்னு எனக்கு தெரியாது சார்.
3: மாத்தி மாத்தி பேசுறதுனால நீங்க தப்பிச்சிடலாம் நினைக்கிறீங்களா?
0: இன்ஸ்பெக்டர் சார்,
4: இன்ஸ்பெக்டர் சார், அவரு ஓசியில எது கிடைச்சாலும் வாங்கிக்குவாரு, உண்மைதான் சார். ஆனா தப்பு தண்டாக்கெல்லாம் போகவே மாட்டார் சார்.
3: யார் அக்யூஸ்டு யார் இன்னோசன்ட்னு எங்களுக்கு தெரியும். அந்த மணியை பிடிக்கணும்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். சமீபத்துல அவன் எல்லாருக்கும் எல்லா பொருளையும் தானமா கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டோம். ஆனா அவனோட முக்கியமான எவிடன்ஸ் அந்த பைக் மட்டும் எங்க போச்சுன்னு தெரியாம இருந்தது.
2: அப்புறம் எப்படி இங்க இருக்குன்னு தெரிஞ்சது உங்களுக்கு?
3: சென்னையை விட்டு தப்பிச்சு ஆந்திரா வழியா மும்பைக்கு மணி போறான்னு தகவல் கிடைச்சது. பெரிய டீமை செட் பண்ணோம். ஆந்திராவில பிட்ரகுன்றாங்கிற இடத்துல மணி மாட்டினான். தலகீழா தொங்க விட்டு தண்ணிய ஊத்தி அடிச்சதுல எல்லா உண்மையும் சொல்லிட்டான். பைக்க சுந்தரம்ங்கிறவர்கிட்ட தான் கொடுத்தேங்கிறது உள்பட.
0: ஊசியில ஒரு பெரிய பைக் கிடைச்சதுன்னு வாங்கிக்கிட்டேன் சார். மத்தபடி அவனோட திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார்.
1: எங்க அப்பா
3: இன்னும் என்கொயரி முடியல. சும்மா இருங்க. மிஸ்டர் சுந்தரம், உங்க மொபைல் போனை கொடுங்க. கரெக்ட், இவன் தான் மணி. அவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைனா எதுக்கு அவன் போட்டோ உங்க மொபைல்ல இருக்கணும்
0: சார்? பைக் கொடுத்தானே அவன் வந்து ஒரு ஒரு சேஃப்டிக்காக தான் சார். ஐயோ, யாராவது காப்பாத்துங்களா என்ன?
3: சாரி சார், உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறத தவிர வேற வழி இல்ல.
4: வேண்டாம் வேண்டாம் இன்ஸ்பெக்டர்.
1: சார் சார், ப்ளீஸ் சார், எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. கணேஷ், ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்களேன்.
2: இன்ஸ்பெக்டர் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாசலுக்கு வர முடியுமா?
3: வாங்க.
0: கல்யாணி வைதேகி என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல.

0: ஓசியில கிடைக்குதான்னு வாங்கிக்காதீங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னமே கேட்டீங்களா?
1: ஓசி எனக்கு ராசி, மாட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அது நம்ம குடும்பத்தை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கு பாத்தீங்களாப்பா?
2: எல்லா சாமி மேலயும் சத்தியமா சொல்றமா, இனிமே எந்த ஓசிக்கும் ஆசையே பட மாட்டேன். ஒரு குண்டூசி வேணும்னா கூட காசு கொடுத்துதான் வாங்குவேன், கஞ்சத்தனமா இருக்கவே மாட்டேன். வைதேகி வைதேகி, மாப்பிள்ள கிட்ட சொல்லுமா கல்யாண செலவு பூரா நானே பண்றேன்னு? என்கிட்ட பணம் நிறைய இருக்குமா கல்யாணி? இனி கனவுலையும் ஓசியே கிடையாது. யாராவது ஏபிசிடி சொல்ல சொன்னா கூட ஓவையும் சிஏயும் விட்டுட்டு தான் சொல்லுவேன்.
1: அங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் வராரு.
3: மிஸ்டர் கணேஷ் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கார், அவருக்கு தெரிஞ்ச வக்கீல் வந்தப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம்னு. அது வரையில ஒரு நாள் சுந்தரத்துக்கு டைம் கொடுக்கறேன், நாளைக்கு ரெடியா இருங்க, ஊரை விட்டு எங்கேயும் ஓட முயற்சி பண்ணக்கூடாது.
2: மாட்டேன் மாட்டேன் இன்ஸ்பெக்டர் சார். கணேஷ் நீ என்னோட வயசுல சின்னவன், இருந்தாலும் உன் காலில் விழுறேன்ப்பா.
4: ஐயோ மாமா நீங்க வேற, நீங்க அப்படியே போய் பக்கத்துல இருக்க அம்மன் கோயில்ல அந்த அம்மன் காலில் விழுந்துட்டு வாங்க, அவ காப்பாத்துவா.
2: இதோ போற மாப்பிள, போயிட்டு வரேன் கல்யாணி, போயிட்டு வர வைதேகி.
5: மாப்பிள என் வீட்டுக்காரர விட்டுடுவாங்கல்ல?
1: கணேஷ் அப்பா இனிமே ஓசி அடிக்க மாட்டேன், கஞ்சத்தனமா இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு, அவரை மன்னிச்சு விட்டுட சொல்லுங்க பிளீஸ் கணேஷ்.
5: ஆமா மாப்பிள, எங்க குடும்ப கௌரவமே இப்ப உங்க கையில தான் இருக்கு.
4: உங்க அப்பாவோட குணத்தை பத்தி ஏற்கனவே நீ சொல்லிருந்த.
1: ஆமா,
4: கல்யாணத்துக்காக அவர் போட்ட கண்டிஷனை பார்த்ததும் எனக்கு புரிஞ்சு போச்சு. மணின்னு ஒருத்தனை செட்டப் பண்ணி அவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஃப்ரீயா குடுக்கற மாதிரி பண்ணி உங்க அப்பாவுக்கும் ஒரு பைக்க குடுக்க வச்சேன். அப்புறம் இன்ஸ்பெக்டரோட வந்து உங்க அப்பா கிட்ட கஞ்சா அப்படின்னு சொல்ல வச்சேன். கூடவே மணி ஒரு கேடின்னு கதை விட்டதும் உங்க தகப்பனார் டோட்டல் சரண்டர் ஆயிட்டார்.
1: அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணை பண்ணாரு?
4: ஐயோ அவன் என் ஃப்ரெண்ட் முரளி, 100 டிராமாவுக்கு மேல அவன் இன்ஸ்பெக்டராவே நடிச்சிருக்கான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா நடிச்சிட்டான்.
1: இந்த பிளான் என்கிட்ட கூட நீங்க சொல்லவே இல்ல, போங்க.
4: இங்க பாரு, சொன்னேன் சொல்லல, இப்ப உங்க அப்பா திருந்திட்டாரா இல்லையா?
5: மாப்பிளோட
3: நினைச்சு ஊரை விட்டு ஓடி
1: போயிட்டாரா? போய் எங்க அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு.
3: ஓ கணேஷ், ஓ மாமனாருக்கு நீ சரியான மருமகன்டா.
4: என்ன முரளி சொல்ற?
3: உன் மாமனார் மாதிரியே நீ என்னை ஓசியிலேயே நடிக்க வச்சுட்டியடா.
4: கல்யாணம் பண்ண போறோம்ல, சிக்கனமா இருக்கணும்ல.
1: எங்க அப்பாவோட ஓசி புத்தி இப்ப உங்களுக்கு ஒட்டிக்கிச்சாக்கும்.
5: ஓசிதான் நம்ம குடும்ப ராசி.
6: ஓசி எனக்கு ராசி நாடகம் எழுதியவர் கோபு பாபு அவர்கள். சுந்தரமாக டிவி ராமானுஜம், சுந்தரத்தின் மனைவியாக கே கீதா குமாரி, வைதேகியாக எஸ் சுஜாதா, கணேஷாக ரவி சுப்பிரமணியன், இன்ஸ்பெக்டராக ஆர் கணேசன் ஆகியோர். அமைப்பில் உதவி வி ராஜேஸ்வரன். அமைப்பு கலைகன்பன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் இரவு 8:40 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைகாணத்தில் பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம்.

0: திரைக்கானத்திலினை டி எம் சவுந்தரராஜன் குரலில் தங்கச் சுரங்கம் படப்பாடல்.
1: கட்டழகு

கட்டழகு பாப்பா கண்ணுக்கு, கள்ளத்தனம் ஏறோ பெண்ணுக்கு, அது பட்டு கொண்டதோ நடை சிக்கிக் கொண்டதோ உடல் சேரா

0: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: திரைக்காலத்தின் நிறைவாக தெய்வமகன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல்

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம், வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா ஆடை கொஞ்சம்

0: இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

என் வெட்கம் வானவில் ஆனது, என் அரும்புகள் மலரால் ஆனது. யார் இவன்? என் பெயரே கவிதையாக, என் இளமை நனைந்து போக.

0: இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை விஐபி, சூரிய வம்சம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள என்ஐபிபி நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான

0: கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அம்மாக்கு
1: அம்மண்டு
0: அகுந்து
1: அப்பாட்டா
0: மானம் இருக்கா
1: ஈனம் இருக்கா
0: ரோஷம் இருக்கா
1: வீரம் இருக்கா
0: உனக்கு பெண்மை இருக்கா
1: சரிதப்போய்யா சிறுமூஞ்சி சிரிச்சா போதும் அழுமூஞ்சி சரிதப்போய்யா சிறுமூஞ்சி சிரிச்சா போதும் அழுமூஞ்சி

0: எட்ட எட்ட பயந்து இருக்க.
1: வேலை கட்ட வேலை, நீ சேலகிட்ட மோதாதே.
0: மூளை கெட்டு போச்சு, நீ

0: கத வந்தா பெண்ணழகே உன்னழகு உள்ளபடி இருக்குமா?
1: ஆஹா, சரிதா பொய்யா சிடு மூஞ்சி, சிரிச்சா போதும் அழு மூஞ்சி. சரிதா பொய்யா சிடு மூஞ்சி, சிரிச்சா போதும் அழு மூஞ்சி.

0: நீ கண்ண கண்ண உருட்டாதே,
1: மதுரை வீரம் போல நீ சின்ன பொண்ணு மிரட்டாதே,
0: அத்த பெத்த மகளே நீ பித்தையெல்லாம் படிக்காதே,
1: மெத்த படிச்ச மாமா நீ அத்து மீறி நடக்காதே,
0: பொல்லாத வாய் கொடுத்து பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டு கண்ணு ரெண்டு

0: அடி சாரிதான் போடி பாயாடி சண்டைக்கு நீயா சரிஜோடி
1: அட சாரிதான் போயா சிறுமோஞ்சி சிரிச்சா போதும் அழுமோஞ்சி
0: அமக்கு
1: அமட்டு
0: அகுண்டு
1: அப்பட்டா
0: மானம் இருக்கா
1: வீரம் இருக்கா
0: ரோஷம் இருக்கா
1: வீரம் இருக்கா
0: உனக்கு பெண்மை இருக்கா
2: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யான் நானா பார்த்து விடு
3: கமான் கிளாப் 1 2

துடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ போடத்துன்னான் போட்டுக்கிறே பொறுமலை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே

போட்டுக்கிறே போதும் வரை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே போடக்குன்னா போட்டுக்கிறேன் போதும் வரை கன்னத்திலே.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுருவாயாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை

அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. காட்டுப்புற

0: கண்டேன், அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிட கண்டேன். அங்கம் முழுதும் தங்கத் தகடு மின்னிட கண்டேன், அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிட கண்டேன்.
1: வந்து பறந்து பூவிலிருந்து மயங்கிட கண்டேன், மகிழ்ந்து பூவின் மேலே உறங்கிட கண்டேன். வந்து பறந்து பூ

ஆடும் பொழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். கண்ணிக்கு

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை பூவா தலையா, இரவும் பகலும், காட்டு ராணி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் நினைத்ததை முடிப்பவன், மயங்குகிறாள் ஒரு மாது, அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. முதலில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் நெஞ்சம் இருப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நெஞ்சமறுப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். இனி அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: 26 yesterday. It is organized by the All Manipur Taekwondo Association at Kumaan Lumpak Indoor Stadium, Imphal. The championship will continue till 15th of this month, has drawn a total of 1,141 players representing 29 units comprising 691 men and 450 women. In tennis, 21-year-old Linda Noskova won her maiden Grand Slam title after defeating fellow Czech Karolina Muchová 6-2, 5-7, 6-3 in the Wimbledon Women's Singles Final on Centre Court in London. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் 100.1 FM கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய இனிய ராகத்தில் ஜக்ஜித் சிங் மற்றும் சித்ரா சிங் அவர்களின் பஜன் இடம்பெறும்.

நேர்கள் இனிய ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ஜக்தீத் சிங் மற்றும் சித்ரா சிங் அவர்களின் கிருஷ்ண பஜன் கேட்டீர்கள். இனி ஃபரிடா கனும் அவர்களின் கசல் இடம்பெறும்.

0: நேயர்கள், இதுவரை 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஜக்தீத் சிங், சித்ரா சிங் அவர்களின் கிருஷ்ண பஜன் மற்றும் ஃபரிடா கனும் அவர்களின் கசல் கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இனிய ராகம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே அபர்ணா சிங்.

0: இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்கலாம். அடையாறு பி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் தபில். வாரண முகவா கோட்டீஸ்வரையர் சாகித்யம் ஹம்சத்வனி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் ராஜகாளியம்மன் திரைப்படத்திற்காக வடிவேலு ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

நேயர்கள், 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஞானசௌந்தரி திரைப்படத்திற்காக பி.ஏ. பெரியநாயகி பாடிய பாடல்.